0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா போடே
2: லைக் அஸ் ஆன் Facebook லைக் லோட்டஸ் FM லைக்You're listening to The Weekend Explosion with Rivash Soni Devnarayan.

0: சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும்.
1: Get ready for a musical journey with the maestro himself, Isaignani Ilaiyaraaja. Legendary hits, unforgettable memories, one spectacular special. This weekend on the Best of Kudumbakkam would be Dhanaseelan Doraiswamy between 1 and 3 p.m.

0: சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும்.
1: Get ready for a musical journey with the maestro himself, Isaignani Ilaiyaraja. Legendary hits, unforgettable memories, one spectacular special. This weekend on the Best of Kodambakkam would be Dhanaseelan Doraiswamy between 1 and 3 p.m.

0: The best of good and bad.
1: சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும்.
2: Get ready for a musical journey with the maestro himself, Isaignani Ilaiyaraja. Legendary hits, unforgettable memories, one spectacular special. This weekend on the Best of Kudambakkam would be Dhanasilan Doraiswamy between 1 and 3 p.m.

0: The best of Karamba.
1: சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும்.
2: Get ready for a musical journey with the maestro himself, Isignani Ilaiyaraja. Legendary hits, unforgettable memories, one spectacular special. This weekend on the Best of Kodambakkam would be Dhanasilan Dhanasamy between 1 and 3 p.m.
3: उसे कभी देखा नहीं।

0: வந்து சாமி, என் லைஃப்ல புயலா வந்து சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்து சாமி, வந்து சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்து சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா நோ.

0: என்ன ரொம்ப ஓவரா பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டே.
0: நீ படிச்சு பண்ணு தான.
2: Is this the next one?
3: Excuse me.